0: Voilà, très belle chanson dédiée, écrite par Jean-Jacques Goldman, voilà, un bon parolier, Jean-Jacques Goldman. Je crois que là, l'appel de Julien. Allô, allô.
1: Azoula Momo.
0: Azoula Mohamed, comment vas-tu?
1: Azoula Julien, Idif Kenafouz, heureusement qu'il est là.
0: Heureusement qu'il est là.
1: Oui,
0: Azoula. Où est-ce que le
1: Ah non, Kenny, je suis déçu à moi.
0: Ah, eh oui.
1: Honnêtement, Kenny Azoula, il t'a fait pour son intervention. Idif Kenafouz,
0: Oui.
1: Bien sûr, Matt Moukourda Kagiyamoué. ما تكمل هكا كي ما كتقرض دوغار دوغار داينات تواغيس
0: تصور تواغيس
1: ديموكراسي كافيا على الدار وي
0: دي سي لا سافا سارانجي
1: نسى ليسبوار مي نقول ليسبوار غيا ولا تواغيس
0: Oui, Mohand, tu voulais intervenir pour les deux octobre, octobre oui. 88. On va l'apprendre, on intervient pour octobre 61, voilà.
1: Oui, dîner, m'sivlin, tassatas, ma quatre quarts sur l'intervention Bouinet-Antaka, 1428, mais qui n'est pas dîner, qui n'est pas dîner, انتي خطريني نبيد توجدو نبوف كان الملكي بارتيزم نو يقول لك هذا سيتي اون تيميد اوفرتور تنو الزران
0: دايلس الناس كريا وي
1: تتقرض اي اوسي سيتي اون زارني اون بارونتيز ديموكراتيك سي تو 93 اون فا اسيستي ان ايتا دو سييج ايليميتي
0: Et qui a duré très longtemps d'ailleurs.
1: Tu l'as dit. À 80, un chum souillant, à partir de 80, un maquette carotte, il met une zéro, une avec deux chocs pétroliers, 83 et 86, le Zéyer, il m'a rien à tracer des rimes. À ce moment, plus tard, 94, un zar, à des chums même le FMI. خطر لا ديت اتشارين اي سينات لو تو لو بي بيل تو دانتيري هذه يوضر 86% زري غاينا في مارين 94 تي دي لاف لو اف ام ينات دي تموت كيس كي باس باسي il y a une partie in sera en 86 en 88 pardon اما كي دني غير كلين اينات الجيري نيكسبورتي يونيكمون اينات ولاش اما دي البريفي اما دي لي دوري اما دي لي ماتيار نيفون سيكسبورتي كان اينات البترول البترول ني اما كتقرض افيك لي دو شيك بترولي يوغار اما كتقرض فين اينات لي فاش كراسني اذا اينات اينا كني سكن كني يوم 81 كاد اون كان اون 88 ني يوغار اينا كنسوي سينات اينا كنسوي يخ ما كتقرض لي تا بروفيدونس ني سي لو مو كو جو شارشي اي كيس لي تا بروفيدونس نتا يقدر من البوفوار داشا اي اوسي لي بوفوار اينات لاشتي كي لي دي اوسي بور فويون ديستريبيتور دومبلوا فوالا كسنتيمارن دايور ان كوماسين ان وارين سارتان هاد وارين يعني ادير الخصاص سارتان دونري الانيمونتير اما كني دني در قهوه غتخاص لي فاد دارو ماركين باللي évidemment la corruption c'était une gymnastique et tout voilà de commencer par un bando le trafic des denrées alimentaires et ainsi de suite mais avant Einstein il a qu'un la partie visible à Qatar en septembre 88 on va assister à des grandes grèves nettes à l'est d'Alger notamment l'Irouiban Raya voilà il y a une grande grève début octobre خاسياني اسك هذا هو غنى الخدمه يخدم انا اينات النرويبا اينات بالجان رونو اينات تكباني ثني كيس كي فاس باسي اون دوا يا ديبي اكتوبر ان مودور دار فاسير دو غريف فا سيركولي دون توت الجي الجي بول 5 اكتوبر معنا يونو ريزرين دو كي الي مات il y a un mot d'ordre, un tract qui circule à Tilling une grève pour le mercredi 5 octobre. Et ben, d'ailleurs, l'enlève des Arandines, les Gâchines, les Algérois, en Babeloued, en Mercouban et tout, l'enlève des Achinines, elle commence à être certains échauffourés le mardi 10. Mais le mercredi à Makatkara, le 5 octobre, le 5 octobre, à ma 4 heures, à ce commencer les lycéens, les écoles et aussi à ce d'Hussein. Mais c'est la partie invisible en Zariyara. C'est la partie invisible en Zariyara. À l'approche du 6e congrès du FLN, qui doit choisir un Chedling comme un président, c'est-à-dire le troisième mandat, on va assister à des luttes de serail. Adirite des luttes de Sarah Jeresen, à Khatar déjà, il y a un antagonisme entre Mouloud Hamrouch, qui est secrétaire général de Chedling, et Larbi Belkhir, qui est directeur, comment je vais dire, directeur de cabinet. Déjà, il y a un antagonisme. Il y a un premier ministre. Or, Chedling, avant, il y a un Hamrouch, il y a un aide-chadmant, un aide-chadmant les réformes. Et qu'est-ce qui va se passer aussi? L'armée, et aussi, qui a l'habitude au soutien de l'orthodoxie, et aussi du parti unique. Il ne faut pas oublier, ce sera blic, avec des réformes aéronomiques, économiques, sociales, culturelles, ils vont perdre leurs privilèges. Il ne faut pas oublier aussi, chez l'Inasmi du Crayen, l'armée ne va pas lui pardonner d'avoir créé le corps d'armée. Le général de corps d'armée, Einstein, Zayn Isniksen, les privilèges et les fameuses...